ஏதாய் பிறந்தே கோடி பறந்தே ஏ ஆண்டவனே ஆண்டி மனசே ஏதாய் பிறந்தே கோடி பறந்தே எம்மாரியப்பா ஏ தேர இழுக்கு என்னாச்சு முத்து ஏ மத்தளங்கொட்டே.